0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

வானொலி நேரம் இப்பொழுது சரியாக காலை 7 மணி ஆகிறது. இது ஆர்எம் ஸ்ரீ வானொலி. உங்கள் வாழ்க்கையில் இன்பம் பெறுக, செல்வாக்கு பெறுக, நிம்மதி பெறுக, உடல் நலம் பெறுக, மகிழ்ச்சி பன்மடங்கு பெறுக, வளம் பெறுக, உறவுகள் பெறுக, அன்பும் பாசமும் பெறுக. எமது அன்பாண்ட ஆரம் ஸ்ரீ வானொலி இரசிகர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் காலை வணக்கம். தொண்ணூற்று 4, 95.6, 98.2 ஆகிய பல்மலை வரிசைகளிலும் அன்றாடம் காலையில் 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை இந்த 1 மணி நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பது

0: நிகழ்ச்சிகள் உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.

நம் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆகும். ஜூன் பாடியிலிருந்து ஜூலை பாடி வரை வரும் ஆனி மாதம். கடவுள் அன்புறவரானவர், பெரும் கருணையாளர்.

உலகம் போற்றும் வெற்றி வடிவேலனே, நம் நாட்டின் மண்ணின் அன்பு செல்வனே, தேவனே, வாழ்க வாழ்கவே.

ஆம், இசை இசை இன்பமயமானது, இசை இனியது என்று கூறலாம். மென்மையான இசையை கேட்கும் போது உடலில் மன அழுத்து குறைகிறது. இசை கேட்கும் போது மனம் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறது. இதோ மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் வந்துள்ள சிறப்பான ஒரு பாடல். இசையரசி என்னாலும். குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி அவர்கள். இதோ பாடலை எங்கள் கூடவே கேட்டு கேட்டு மகிழ்வதியுங்கள்.

வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி இன்றைய குரல் அதாவது அதிகாரம் பொறையுடைமை பொசிஷன் ஆஃப் ஃபோமரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் அகர்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்டல் தலை விளக்கம் தன் மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் டு பி வித் தோஸ் ஹூ ரிவைல் அஸ் ஜஸ்ட் ஆஸ் தி எர்த் பியர்ஸ் அப் தோஸ் ஹூ டிக் இட் இஸ் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ்

0: ஆர் எம் ஸ்ரீவானொலி இரசிகர்களே, இதோ உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

மலரும் காலை பொழுதும் உங்கள் மனது போல இனிமை தரும் பொழுதும் மகிழ்ச்சி அமையட்டும்.

பழமொழி அடங்கார் பொடியும் திரண்டால் மிடுக்கு யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் தட் இஸ் மெனி ஹேண்ட்ஸ் மேக் லைட் ஒர்க்ஸ்.

நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். Health is better than wealth. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். ஆனந்தமான வாழ்வே, ஆரோக்கியம் மகிழ்ச்சியான வாழ்வே, மனதிற்கு நிம்மதி இல்லங்களிலும் உள்ளங்களிலும். இன்றைய நாளில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கட்டும்.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது விசுவாசம் படத்து பாடல். மிக அன்பானவர்களே, குறிப்பாக குழந்தைகள் அல்லது காதலர்களே, செல்லமாக அழைக்கவும் அவர்கள் மீதுள்ள எல்லையற்ற பாசத்தை வெளிப்படுத்தவும்

பாடலை சிறப்பாக திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு நல்வாட்டுகளுடன் நாம் வழங்கும் பாடல் புலேகோர் ஃபிளாக்கிலிருந்து நீலா மற்றும் சிவன் முனியன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு மனைவி மா ஷாலினி மகள் மா ஷாலினி ஷெலினா கேவின் மருமகள் அமந்தா மருமகன் நாதன் சதா பேரன்சில் செந்தில் கொரிலன் செந்தவின் ராணி அக்கா தேவன்றி மளிகே ராஜன்றி வள்ளி மற்றும் முனியன் குடும்பத்தார் முட்டுப்பையன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உங்கள் நாட்களை கூறுகின்றார்கள்.

சிறப்பாக யூனியன் பார்க்கூலிருந்து டெசிகா மற்றும் ஆஷ்லி குயின்டன் பிறந்த திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு விகன் அமைதி சிமி சுப்பாய் மாதவன் செல்வி விஜகன் கார்த்திகேயன் ஜீவா கோவிந்தன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றார்கள்.

அடுத்த பாடலை நேரின் விருப்பப்படி நாம் அளிக்கின்றோம். ஜோம்பா உளிருந்து அம்மா மனோன் பெருமாள் பேரன் பேட்டிமார்கள் சோமசேகரன் சோழன் சிந்தாமரை அருள்மதி துறைவன் வெண்ணிலவன் சஞ்சீவன் ஜெசன் சாந்தி கிசிலா இனிமை இனியன் கர்த்திகா செழியன் மங்கையகரசி அருள்வாமி செல்வினா மெல்வினா பஞ்சரத்னம் பாட்டி தங்கச்சி சுபமா மற்றும் பெருமாள் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் சிறப்பாக அன்புக்குரியவர்களுக்கு பிரேமோ வாக்வா உளிருந்தே அம்மா அமிர்தவழி புனன் அக்காவனிதா அன்பு மகள் அக்காவனிதா கணவன் காசன் ஃப்ரம் போர்ட் லூயிஸ் அம்மா தேவி கணவன் தர்மா மற்றும் அபசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் இதோ உங்களுக்காகவே பொன் ஒன்று கண்டேன்.

ஆர்எம்ஃப்ரீ வானொலி இரசிகர்களுக்கு நாம் அன்புடன் வழங்கும் பாடல் கேட்டு கேட்டு ரசித்து ரசிக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறாது, நாளைய கூட இருக்கலாம்.

சிறந்த நாள் அதாவது இப்புனிய தினத்தையொட்டி சுகைநாமூலிருந்து மணி பவரே பிறந்த நாள் விழாவுக்காக மகன்மா கிசன் கவிழன் மெவின் சஞ்சீவன் கம்பன் மனைவி ரீனா மருமகள் ரோஷினி அஸ்வன் மற்றும் பவரை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அடுத்த பாடலை திரு செல்வன் அவருடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மனைவி நலிதா மகள் மார் யோகன் விஜயன் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். விஞ்ஞான் பார்க் ஊழிருந்து தேசிகா அஷ்லே விகன் அமைதி மற்றும் கோயந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் ஊழிருந்து வினோதா ராமசாமி பிறந்த நாள் விழாவுக்காக ஓபினா பரமா பல்லவி டிக்ஷன் அம்மா வினோதா ரோஷன் ஓபி அக்ஷய் தனிஷன் மெல்வின் ஷலினி அண்டி புசிலா நீர்வண்ணா மற்றும் ராமசாமி குடும்பத்தால் குவிந்தன் குடும்பத்தால் அலிபுரியும் சுகினாமூலிருந்து வனேசன் சிறங்கன் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா புஷ்பா அப்பா வடிவேல் அண்ணன் அன்பா பீமா அஸ்வின் தலைவி கெசினி செல்வன் உமிலா செந்தில் மற்றும் சிறங்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் உங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இங்கிலாந்து வெளிநாட்டில் வசித்து வரும் தீபா வையாபுரி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் தேசன் மகள் டோனா பல்லவி மருமகன் கெவன் யுவன் மற்றும் வையாபுரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

நாம் நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வருகின்றோம். அதாவது நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய தேனி சேரங்கம் நிகழ்ச்சி வாழ்த்து பாடலுடன் நிறைவு பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொழி வானொலியில் உங்கள் மங்கள்

நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வாஷ் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி துளி ராகாலு எனும் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவி.

Jay Ara Senior Galay. Wishing you all a wonderful day ahead. Stay safe. Take care. நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்க என்னுடைய வாழ்க்கை வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான முகம், அழகான முகம் அல்லவா? So you please keep always smiling. Take care, stay safe, wishing you all the best. நன்றி, வணக்கம்.